0: இன்னைக்கு செய்வோம். கீர்த்தந்தை பிரவான்கணி ஹோயாச்சுக்காதிக்குமாக்கணி அவ் அகலை கீர்த்தன் சரவண கிரியை சத்காரி உபாய சா பாயலாக்கர் சிந்தி உனாதி ஜத்தே பாச அகலை கீர்த்தன் சரவண கிரியை ஜி தாசர ஃபத்தே பிரவான் கரோ வாஹிகுரு ஜி கா கால்சா
1: வாஹிகுரு
0: ஜி கி ஃபத்தே.